கோ எங்க இருந்தாங்க அகோயன்றோ அண்ணனுங்க மாக்கி வைக்கும் கோ எஃப்எம் கோ. You hit me once, I hit you back. You gave a kick, I gave a slap. You smashed a plate over my head. Then I set fire to our bed.